நசாவம் சுய பிரபு பிரகட் சமஜிய ராவன் பார பாரப்பதெல்லாகியும் வினைகரோ தசீஸ் பரிஹரமானு முகமது வஜவு கோசுலாதீஸ் மனு புலிஸ்தனே சிசிசனு கைப்படியைய பாத்து புரசுமே பிரபு சன்கி பாய்சோ சர்தாத் மாலு வந்து அதிசஜிவ் சயானா தாசுபதன சுனி அதி சுகமானா காத்திய நுஸ்தவ நீத்தி பூஷண சோர் தரவு ஜுகேத் விபீஷண நிபோத் கரசு கேட்சட் தோ தூரி நகரோ இஹாயகு மாலவந்த கே கயோ பகுரி கஹி விபீஷண புனி கர ஜோரி சுமத் குமத் சப் கே உர ரஹி நாத் புராண நிகமயஸ் கஹி ஜஹாஸ் சுமத் தா சம்பதி நானா ஜஹாஸ் குமத் தா விபத் நிதானா கவிர குமதி வசி விபரீதா ஹிதே